சாந்தகுருசே அடையாளமும் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவி சுவாமினி.

சகோதர தேரென்ன சகோதரியா சகோதரிய இபவின் முழு சிதின் தேவியான் மகாசன கதா கரந்த ஒபே பூஜா தேவியான் மகாசன வேடாக் நே இதி பான் ஆலோகே தேவியான் மகாசன வேடாக் நே பான் ஆலோகேவத் கிண்ணன் கரண பூஜாவல் ஆலோகேவத் தேவியான் மகாசன பிரயோஜனவத் தே உன்வான்சே ஆலோகே வேவாய் கி சேக எவிட ஆலோகே விய ஒப கரண மல் பான் பூஜா பலதுரு வட்டி பூஜா தேவியான் மகாசன அவசனே தேவியான் வான்சேம பீஜ உபதவன சியலு பலாசா சியலு பலதென விருக்ஷ பொலவ பிட ஹதகனித்வாய் கீசேக எவிட ஏ சேவிய ஒப சதுன் கென் கர்ண பூஜா லே பூஜா பிலி பூஜா தேவியான் வான்சன அவசனே வான்சேம அஹச பக்ஷின் கென்ற மே பூமிய படகாயன சா சியலு சிவபா சதுன் கென்ற பிரியன சனசுசேக மேவ் கருவானன் வான்சேர நமஸ்கார கராதி முழு ஆத்மேன் தேவியன் வான்சேர கதா கரமே சிடின்ன ஒபே வேதனாவ தேவியன் வான்சேர கியான்ன ஒபே லகம இன்னாயவத் ஒபகே ஹதவதே திபென பிரஸ்ன தன்னே நே ஒபட கொடக் ஆதரே கியன அய ஒபகே ஹதவத அதுலாந்தே திபென வேதனாவ தன்னே நே ඔබ ළඟ ඉඳගෙන ඔබවට කන්න බොන්න දෙන අය ඔබගේ ඇතුළාන්තයේ තිබෙන කඳුළු දකින්නේ නැහැ. ඔබ හැංගිලා අඳන ආකාරය එවුන් දකින්නේ නැහැ. රාත්‍රිය ඔබ ඇස් වලින් නැගෙන කඳුළු එවුන් දන්නේ නැහැ. නමුත් සහෝදරයා සහෝදරිය ඔබගේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ආත්මය විනිවිද දකිනවා මේ වෙලාවේ. දෙවියන් මහත්තයා කතා කරලා කියන්න මේ ප්‍රශ්නය ඉන්න තැන දඩ ගහලා ඇස් පියාගෙන මුළු ශක්තියෙන් වහන්සේව නමස්කාර කරමින් වාස්තුවේ ප්‍රශ්නය